0: Mais je t'en vois pas.
1: Ouais. Ah non, c'est les plus d'aération.
2: Plus d'aération, c'est ça.
0: Alors, peut-être. Le chip,
3: allez, on va. C'est le Salma.
0: Vas-y.
3: هذا النفل لا بلقى بلقى جرقاز عبت شنو هو؟ هذاك الكيلس
0: اه هذاك اللي كي يجي لجريا
3: هذاك لا هذاك الكيلس هذا الشيء اللي دارت
0: Did you?